ஹவுசிக்தாவிரே ரேடியோ லீலா ஸ்ரீ கோவிந்த நிருப்போன் அரோய்வசரு எல்லா சனபிகிப மொனாலிசா ஆர்ட் அண்ட் கல்ச்சரல் அசோசியேஷன் ஆகாஷ்வாணி இம்பால் ஹவுசி முக் சந்தோக்சரி நஹாரோல் கி கொஞ்சல்.

மதம் தஞ்சா சீது வரி கயா சானரப காண்டா குலாக்ப கரி ஹைனவா கண்டவி சாப்பம் சனுராணிதோ சனா கொனு லம்தம்த மசாகி பாவுதி கங்னி அங்கனி அங்க அங்கிதே பாவுதோ தம்லுகி குலாக்ப வாக்கந்தௌதங்கனே இனுங் தைனங்க ஹைராங் போன் சேப் சேம் ஹல்லி லைராங் போன் சேப் சேம் ஹல்லி மப்பூ சனா கொனுங்ததி மக்கியங் தங்கான் செல்லுகி அசி ஹாயின வர்த்தானதன் லாக்லிய குல்லாக் மப்பூ நக சன்னா